0: குலம் இங்க மண்ணுமே மச்சே மச்சன் லை யுவையன் தோ பியோ
1: அதுபோ தாதா பாபு கோ மேம்னா லேபிரம் பதுதே இசினா நான் சிகதோகே
2: கரிகி யாருகதகே தக்கோன தானதன லாகா தங்கங்கோல தரபதி கடாயதகி யாகதகே
1: இதேமா பாபு சிங்கி மமாங்க அது மக்தி தாதினோ ஹந்தியோ பாபு சிங்கா
2: கங்கே பியோ கங்கே நக்கோ சிங்கி தங்கதன லைபசி மக்தபு கல்லிங்கிலோ கல்லி பனே இபால் புன தனம் பனி ஹைன ஹோங்கங்கம் பதின மரைல பனி சிங்கிதா இன்னோன பத்தப லானங்கி ஹைபதோ
0: யாரோய் ஹரிப்ஷினி யாரோய் ஹரிப்ஷினி ஐகிதி
3: குராக்கு எதுகு இந்து அக்கோய்சு தாவியு ஐக்கோய்தி ஓபிஸ் ந ஹைரக்பகி மட்டுங்கின லாக்சவனி ஐக்கோய்ன நியோங்கி மட்டுங்கின தௌஜபசித யாபினிங்ரே ஃபரே யாபினிங்ரே ஃபரே
0: ஆ ஓய் இபோ யானிங்ரே அல்லமன் ஹத்தக்தா இச்சிலினா வனித எம்பிரம் இங்கோனி லைகா இ சவிதா நம்பர் அதகி அல்லமன் கோத்ரோங்க மக்கங்கோபுலேரி சீதிரியாபா மக்கோய்பு கௌரக வாயே நஞ்சகே
3: अरे दीदी खुरा एक चचेरगे यान यान बा तुम तो भी होरो
0: लेमो बाबू लेमो बाबू हाय तुमा खुरा चौकीदार को लेकाय की आल लमन खुरा तो यान को दो कर कौर चलो चल चलो बाजिया मख न पाम चा हाक मलेदा पांबो मचो ब मरु सीधा मको कनी से थमगा क्रक लोंग न चपद तिमु मरु काय बगु काय मिशा
1: इबो तोंदा नन कल ने खंगे अदु थक्सी खा सी खर खर खंगो वा नाम खुफन दो खर खर फदो
2: अरे इसा द मरान का छीनु थना मतुम ने अदु मोवा का नाम ला पया रे
1: इते मसु भाव त ताबी को इते मना आना पर मदे थोजि ल बदने मदे ना फोके सो रोए
0: ए हरि तुमी बे से समझ जे फुदलो फुदलो है नी ए कोई गंदे लम हिंद ले आबा
1: कई देखी हिंद के दे दादा अहिल मन्ना ये ने भी मदे की ताद की पुखी मन दे तारे है दे ना न मम त थोक पर खजरी जी ने
0: ए वा या मना नी दे ए हरि तुमी फुदलो फुदलो है ना ऐ मन्नो ऐ जिने ऐ ना फुटत तारे दना ऐ ना फुटत तारे दना
1: बोदी सुजे यार ओए कानो दादा लम हिनु दे करो मति हा नि फुले दने पंके सति गो इति मेरो बेवा
0: कानरी नंगो ऐ जी ना सिया ऐ जी ना गले जते नंग जी जी न बने नंग ना ऐ जी मान ताद बत सिली बा पत्र बत दे हुने नंग जी
1: न के खुया गा पाजी के न कन ताद जी बसी बो ले काया माडी काई बिजो अहन थने या न ओरे खितो पियो हु मथो नाम चाबले
3: ऐ बुगो चंद्र பாவுங்க இமாக சே கர காஞ்சிலு ஐயோ நீ வெகி வாசு ஹைதிரே சே கானத பத பிங்க பீரனோ லங் ஹதிக்த கி தமக்கு அமன ஹெஞ்சல பசு யாவா அமன ஹெஞ்சல பசு யாவா அசி கி தமக்கு போ அசுப் ஜாமியாம் தோ போ ஹவதிரா
2: இமா ஜஜா இசாதி அசி கச காய்தி ஹைதிரே தா
1: இமா நனு தீவானே சுகந்தே நுபாவானே சுகந்தே அமா தவி பங்கோ தியாவி இமா நஹிகி சென் நு கபி கரா ஏகாலி
0: கரை சே ஐன ஹரி சினி சம்மன் ஹெஞ்சல கனு புங்கலு
1: ஏய் அங்க ஏய் நம்ம வா தனி பெத்தமலையோ பெனோ நம்ம ஓ பா சங்கானி பா பாதிய பாதி நா சுக்காம் நமிதாரி பா குபா பாகு நம்ம சிபோ ஹயன் சீடு பூயா பூன தியே குராசு லாபிரோ ஐ அனிமக்கி காய்தன பா சம்மலஜ புட்டோ சரகே சம்மன் காரணுசி ஏய் பொம்பா லாவுன சம்மன் துடே லாவுன சந்தி சரகனிதா சந்தி சங்கினு நீசி சங்கினு லோனமக் சங்கோ ஜினி தௌசினு
0: ஹிந்தி ஹெஞ்சம்னா உரபா நீ நிவா சிட சம்பளத்தி காவாய் நீ தோமா துடியோ
1: கண்ணா குமாம் கண்ணா சம்பளத்தி ஹே பரு சைத்தா இவான புக்குமாதா